எல்சடை சீக்கிரத்திலிருந்து பாடல் ஒலித்தது. உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியின் ஊடாக தயவையும் ஒத்தாசையையும் தேவன் மனிதர்கள் மத்தியில் கட்டளையிடுகிறவர் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய தயவும் ஒத்தாசையும் எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. ஆதலால் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்கள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவருடைய துணையோடு நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய தயவோடு அவருடைய ஒத்தாசையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு ஏற்ற பாதையில் நடந்து தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள், உங்கள் கிருபினை வானொலியோட உங்களுக்காகவே அடுத்த பாடல் தென்றலே இசைத்திட்டத்திலிருந்து ஒலிக்கின்றது.